0: கழகம் செய்திகளிட பல்துறை நிகழ்ச்சிகளை தாங்கி வரும் வானொலி முத்தமிழோசியை ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 7:15 முதல் கேட்க தவறாதீர்கள்.
1: தமிழ்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 7:15 மணி முதல் நடைபெறும் இந்த முத்தமிழ்

0: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே.
1: நியூசிலாந்து தமிழ்ச் சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
0: நியூசிலாந்து தமிழ்ச்சங்க செய்திகள்,
1: சிந்தனை செய்திகள்,
0: இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்,
1: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
0: சிறுவர் நிகழ்ச்சிகள்
1: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
0: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

திங்கட்கிழமை காலை 7:35 கலை இலக்கிய பட்டத்தினர் வழங்கும் சங்கநாதம் ஒலிபரப்பில் செய்திகள், சமூக நிகழ்வுகள், கருத்து பகிர்வு, ரம்மியமான பாடல்கள் உள்ளிட்ட பல்ஸ்மை அம்சங்கள் வானொலிகளின் ஊடாக தமிழ்ந்து வருகின்றன. வாரந்தோறும் எமது ஒலிபரப்பை தவறாது கேளுங்கள். கேட்பதோடு நின்றுவிடாமல் பிறருக்கும் எடுத்துச் செல்லும்.

0: ஆலயம் நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் பெருமையுடன் வழங்கும் வாராந்திர ஆன்மீக நிகழ்ச்சி ஆலயம் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் உங்களை மகிழ்விக்க வருகிறது ஆலயம். எங்கள் நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள்.
1: A new immigrant to New Zealand and want some helpful information about living and thriving in this country, go to the Kiwi Way on planetaudio.org.nz. It contains helpful information in your language and will be able to answer some of the questions you have on important topics such as education, finding a home and healthcare. You can find the Kiwi Way by visiting planetaudio.org.nz, click Connections, then select your language from the menu to learn more about the Kiwi Way.

0: இன்றைய சைவ விருந்து நிகழ்ச்சியில் அடுத்து நமது ஆலய குருக்கள் பரமேஸ்வர ராதாகிருஷ்ண சர்மா அவர்களின் நற்சிந்தனை கேட்போம்.
1: அன்பான நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இனிய காலை வேளை நிகழ்ச்சிகளோடு அனைவரும் இணைந்துள்ள இந்த வேளையில் சமய சிந்தனைகளினூடே எமது பண்பாடு சார்ந்த சடங்குகளில் ஒன்றாகிய திருமணத்தின் பொழுது செய்யப்படும் கன்னிகாதானம், பால் பழம் கொடுத்தல் இவற்றின் விளக்கங்களை சுருக்கமாக கேட்கலாம். தானங்களில் சிறந்தது அன்னதானம் என்றும் சிலர் நிதானம் என்றும் குறிப்பிடுவர். ஆனால் சாஸ்திரங்களே தானங்களில் மிக பெரியதாக கன்னிகாதானத்தையே கூறுகின்றன. திருமணம் செய்து வைக்கின்ற போது பெண்ணை பெற்ற தந்தை மற்றொரு குடும்பத்தில் பிறந்த ஆண்மகனுக்கு தான் பெற்ற பெண்ணை தானமாக அளித்து அவனிடம் ஒப்படைக்கும் இந்த நிகழ்வையே கன்னிகாதானம் என்று குறிப்பிடுவர். இந்த உலகில் பலவித தானங்கள் செய்யப்பட்டாலும் அவை எல்லாவற்றிலும் உயர்ந்தது இந்த கன்னிகாதானமே என்பதற்கு இந்த நிகழ்வின் போது சொல்லப்படுகின்ற சங்கல்பமும் மந்திரமுமே சாட்சியாக இருக்கிறது. தசானாம் பூர்வேஷாம் தசானாம் பரேஷாம் மம ஆத்மனஸ்ய ஏகவிம்சதி குல உத்தாரண என்று அந்த மந்திரம் நீள்கிறது. அதாவது கன்னிகாதானம் செய்பவனுக்கு முன்னால் உள்ள 10 தலைமுறையும் பின்னால் வருகின்ற 10 தலைமுறையும் கன்னிகாதானம் செய்பவனுடைய தலைமுறையையும் சேர்த்து ஆக மொத்தம் 21 தலைமுறைகளையும் கரை சேர்க்கும் விதமாக இந்த கன்னிகாதானம் என்று அழைக்கப்படுகின்ற மகாதானத்தை செய்கிறேன் என்பது இந்த மந்திரத்தின் பொருளாகும். உன் வம்சவிருத்திக்காக எம் குலவிளக்கை உனக்கு தானமாக அளிக்கிறேன் என்று ஒரு தந்தை செய்யக்கூடிய கன்னிகாதானமே உலகில் அளிக்கப்படுகின்ற தானங்களில் மிக பெரியது என்று சாஸ்திரம் போற்றுகிறது. ஆண் பிள்ளைகளை பெற்றால் அந்த பிள்ளை செய்கின்ற கர்மாவின் மூலம் அந்த ஒரு தலைமுறை மட்டுமே கரையேறுகிறது. ஆனால் பெண் பிள்ளையை பெற்று அவளை கண்ணுக்கு கண்ணாக வளர்த்து மற்றொருவரின் வம்சவிருத்திக்காக அவளை தானம் செய்து கொடுப்பதனால் அவனது வம்சத்தில் 21 தலைமுறைகளும் கரையேறுகிறது என்றால் பெண் பிள்ளையை பெற்றவன் எப்பேற்பட்ட புண்ணியம் செய்தவன் என்று ஆன்றோர்கள் வியந்துள்ளனர். ஆக பெண் பிள்ளையை பெற்றவன் 21 தலைமுறையை கரையேற்றும் வாய்ப்பை பெற்றவன் என்று சாஸ்திரம் சொல்கிறது. மகளை பெற்ற அனைத்து அப்பாக்களுக்கும் இன்றைய சிந்தனை சமர்ப்பணமாகிறது. மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சியில் இதன் தொடர்ச்சியாக பாலும் பழமும் உண்ணக் கொடுப்பதன் தத்துவத்தை நோக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.
0: தொடர்வது பக்தி பாடல்.

0: நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் வழங்கும் ஆலயம் நிகழ்ச்சியை ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் பக்தி பாடல்கள், கோயில் சங்க அறிவிப்புகள் மற்றும் தினசரி தியானம், இராமாயணம் போன்ற ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
1: Hi, Joe.
2: Hey, Paul, do you want to feed Joan?
1: Do I want to do what?
2: Paul is a native English speaker, and even he can find it difficult to understand Kiwi English. Are you new to New Zealand and need help improving your English or understanding New Zealand culture and customs? A home tutor for speakers of other languages can help. The service is free. If you would like a home tutor to help you with your English, go to englishlanguage.org.nz. That's englishlanguage.org.nz. Click Our Centres and contact the centre closest to you. And to fluent English speakers, ESOL Home Tutoring has volunteer positions for friendly folk who want to give some of their time to helping a new Kiwi settle in. If you want to help, check out englishlanguage.org.nz/volunteer.

0: அன்பு தமிழ் மக்களுக்கு எமது அன்பான வணக்கங்கள். நமது அன்பின் குரல் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.
1: அன்பான தமிழ் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு. ஞாயிறு ஆராதனை புதிய ஆலயத்தின் 10 மணிக்கு நடைபெறும். இந்த விசேஷத்த ஆராதனைகளுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். புதிய ஆலயத்தின் முகவரி No. 80 சென்ட்ரல் பார்க் டிரைவ், ஹெண்டர்சன். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் அணுக வேண்டிய தொலைபேசி எண் பாஸ்டர் விக்கி விக்னராஜா 021-274-9856. நன்றி, வணக்கம்.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த சாட்சியை கேட்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். முதலாவது என்னுடைய பெயரை நான் இன்ட்ரொடியூஸ் பண்ண விரும்புகிறேன். எனது பெயர் வந்து முத்துக்குமாரு ஜியானந்தன், ஜே என்று கூப்பிடுவார்கள். வந்து 2006 இந்த நியூசிலாந்து தேசத்துக்கு நான் வந்து இறங்கினேன். இந்த தேசத்துக்கு நான் வரும்போது பக்தி வைராக்கியமாய் அந்த சட்டத்திட்டங்களுக்குள் வளர்க்கப்பட்டவனாய் நான் இருந்தேன். இந்த ஓக்லாண்டில் ரிஃப்யூஜி கேம்பில் நான் இருந்த பொழுது ஆண்டவருடைய கிருபையோ ஆண்டவர் யாருண்டோ அறியாமல் தான் இருந்தேன். வந்து எனக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டும், விசா கிடைக்க வேண்டும், எல்லோரையும் போல ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தான் இந்த தேசத்துக்கு வந்தேன். ஆனால் சூழ்நிலைகள் எனக்கு எதிராக இருந்தன. அந்த கேம்பில் இருக்கும் பொழுது பல சமய முறைப்படி எல்லா காரியங்களையும் நான் கற்று பின்பற்றினவனாக இருந்தேன். விரதங்கள் இருந்தேன். எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம், எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்க வேணும், விசா கிடைக்க வேணும் என்பதற்காக. காலங்கள் கடந்து சென்றன. கிட்டத்தட்ட 2 அந்த கேம்பில் இருந்தேன். நான் நம்பியிருந்த எதை நம்பியிருந்தேனோ அந்த காரியங்கள் எனக்கு எல்லாம் தலைகளாக மாறினது. சொல்லப்போனால் எனக்கு வெற்றியை கொடுக்கவில்லை, எல்லாம் தோல்வியிலே முடிந்தது. நான் யாருக்கும் துரோகம் செய்ததில்லை, யாரையும் ஏமாத்துறதில்லை. நான் வாழ்ந்த வாழ்க்கையிலே நேர்மையாகத்தான் இருந்தேன். அந்த காலகட்டங்களில் என்னை தேடி வந்த ஒருவர் என்னிலே அன்பு காட்டி ஆண்டவர் இயேசுவிடத்தில் நான் ப்ரே பண்ணுகிறேன், நீங்கள் தொடர்ந்து விசுவாசிங்கள், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காரிய வழியை தொடர்ந்து கொடுப்பாருன்னு சொல்லி பைபிளை கையில் கொடுத்து விட்டு போனார். வந்து இயேசுதான் உண்மையான கடவுள் என்றோ, அல்ல அவர் தான் நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் என்றோ, அவர் தான் பாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் என்றோ அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. பைபிளை கையில் கொடுத்து விட்டு, உங்களுக்கு நேரம் இருந்தால் இந்த பைபிளை வாசிங்கள், நான் உங்களுக்காக ப்ரே பண்ணுறேன் என்று சொல்லி கொடுத்து விட்டு போனார். அவர் ஒரு யாருமில்லை, நாவிக்குரிய தகப்பன் பாஸ்டர் விக்கி விக்னராஜ் என்னை தேடி வந்து இந்த கேம்பிலே பைபிளை கொடுத்துட்டு போனார். நான் அதுவரையிலும் நான் நினைத்திருந்தது இயேசு ஒரு வெள்ளக்கார கடவுள், அவர் ஒரு மதத்துக்கு சொந்தக்காரர் என்றுதான் நான் உண்மையிலே நான் நினைத்திருந்தேன். என்றால் அந்த வேளையிலே என் கண்கள் கட்டப்பட்டிருந்தது, நான் உண்மையை அறியாதவனாக இருந்தேன். ஆனால் காலம் கடந்து போனது. வந்து ஒரு நாள் 2007 or 2008 நினைக்கிறேன், வந்து அதிகாலையிலே வந்து எனது கேஸ் டிக்ளைன் பண்ணப்பட்டாச்சு. இனி எனக்கு அக்செப்ட் பண்ணதுக்கு ஒரு வழி இல்லை என்று சொல்லி என்னை அரெஸ்ட் பண்ணி, அதிகாலையில் அரெஸ்ட் பண்ணி மறுக்காவு ஜெயிலே கொண்டு போட்டார்கள். அந்த வேளையிலே எனக்கு நான் சொல்ல முடியாத வேதனை. எதையெல்லாம் நம்பியிருந்தனோ எல்லாம் கைவிடப்பட்ட நிலைமை. அந்த நிலைமையிலே நான் ஜெயிலில் இருக்கும்போது நான் கடவுளை நோக்கி கதறினேன். அதாவது வந்து என் மார்க்கத்திலே பல 1000 கடவுள்கள், ஆண்டவரே அந்த வேளையிலே நான் எனக்கு விடுதலை கொடுப்பவர் ஒருவரும் இல்லையா, என் துன்பத்திலிருந்து யாரும் விடுதலை கொடுக்க முடியாதுன்னு நான் கதறி அழுது அந்த ஒரு ராத்திரியில் தாமே. அப்போது நான் பைபிளை வாசிக்கவில்லை, ஆனால் நான் இயேசுவையும்
ஒரு கடவுள் என்று சொல்லி நான் கும்பிட்டு வந்தேன். இப்போது நான் ஒரு ஆண்டவரை பார்த்து நான் கேட்டேன், ஆண்டவரே உம்மை நான் கும்பிட்டேனே, நீரும் என்னை கைவிட்டு விட்டீரே என்று சொல்லி நான் ஒரு சிறிய ஜபத்தை எடுத்தேன். அதை வந்து மனதுக்குள்ளாக நான் புரை பண்ணிக்கொண்டும் அப்போது என்னோடு என்னை பார்க்க வந்த நண்பர் ஒருவர் வந்து சொன்னார், வேதத்தை நீ விசுவாசி, பைபிளில் சங்கீதம் 91 அதிகாரம் இருக்கிறது, அந்த அந்த வசத்தை நீ வாசித்து நீ விசுவாசி, ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார், பல பேருக்கு இப்படி அற்புதம் செய்கிறார்னு சொல்லிவிட்டு போய்விட்டார். என்னுடைய வாழ்க்கையில் முதல் நான் பைபிள் எடுத்தது என் கையிலே அன்றுதான். அந்த 91 சங்கீதத்தை நான் அந்த இரவு ஃபுல்லாய் அதை வாசித்தேன், கண்ணை விட்டேன், அழுதேன். ஆண்டவரே அந்த வசத்தை வாசிக்கும்போது அதில் ஆரம்பமே உன்னதமானவன் மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இப்படியாக ஒரு ஒரு ஒரு வாக்கு தத்துவத்தின் வார்த்தைகளை பார்த்தபோது நான் இதுக்கு முதல் நான் வேதத்தை நான் வாசித்ததில்லை. அது அந்த வசனம் என்னோடு பேசுவதை நான் உணர்ந்தேன். அப்போது எனக்கு விடுதலை யார் கொடுக்க முடியும்னு கதறும்போது ஆண்டவர் இருதயத்திலிருந்து பேசினார், என்னை நீ விசுவாசிப்பாயா இருந்தால் என் மகிமையை நான் உனக்கு காண்பிப்பேன், நான் சகலத்தையும் புதிதாக்குற தேவன், உனக்கு விடுதலை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இதயத்திலே பேசினார். ஆனால் சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. பொலிஸ்டேல வச்சுக்கிறாங்க, வந்து அடுத்த நாள் கொண்ட கோர்ட்ஸில் கொண்டு போய் ரிமேண்ட் பண்ணி ப்ரிசனில் போட்டு ஊருக்கு அனுப்புவதுதான் அதுக்குரிய வழிமுறைகள். ஆனாலும் நான் அந்த இரவு ஆண்டவரை நான் கண்ணீரோடு நான் ஆண்டவரை நான் ஜெபம் செய்தேன். எல்லா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கடவுளையும் நான் நோக்கி கூப்பிட்டேன், ஒருவர் கூட எனக்கு பதில் கொடுக்கவில்லை. நீர் உண்மையான கடவுளாயிருந்தால் எனக்கு விடுதலை கொடுங்க, இந்த இந்த இந்த சிறையிலிருந்து நான் வெளியில் வர வேண்டும், அப்படி எனக்கு என்ன நீங்கள் விடுவிப்பீர்களாயிருந்தால் உம்மை நான் பின்பற்றி வருவேன் என்று சொல்லி நான் மனதிலே ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை செய்தேன். ஆனால் நடந்தது என்ன, எதிர்பார்க்காத காரியம், பலருக்கு தெரியாத காரியம் என் வாழ்க்கையில் நடந்தது. என் வாழ்க்கையை புரட்டி போட்டது வந்து அந்த அதிகாலை என்னை கோர்ட்டுக்கு கொண்டு போகும்போது கண்களால் நம்ப முடியாத ஒரு ஆச்சரியம். அதிகாலையிலே என்ற லோயர் வந்து அதை என்ன கேஸு என்ன இதை என்னை அப்ளை பண்ணி என்னை வெளியெடுத்தாலும் தெரியவில்லை. கோர்ட்ஸில் என்ன என்று பேரை கூப்பிட்டு சொன்னார்கள், முத்துக்குமார் விஜயானந்தம், உங்களை நாங்கள் ரிலீஸ் பண்ணுகிறோம், நீங்கள் உங்களை ரிலீஸ் பண்ணியாச்சு, வந்து அண்டர் த கண்டிஷனில் நீங்கள் வந்து நீங்கள் இருந்த இடத்துக்கு உங்களை அனுப்புகிறோம் சொன்னார்கள். நான் என்னால் நம்ப முடியவில்லை. என் வாழ்க்கையில் நடந்த முதல் அதிசயம் என் ஆண்டவர் இயேசு எனக்கு செய்த அற்புதம். நான் வந்து கேம்பில் வந்து கதவை பூட்டி விட்டு நான் கதறி அழுதேன், ஆண்டவரே நான் என்ன கேட்டேனோ அதை நீங்கள் செய்து விட்டீங்க, என்னை விடுதலை கேட்டேன், இந்த சிறையிலிருந்து என்னை மீட்டு விட்டீங்க, ஆண்டவரே நீங்கள் யார், நான் உங்களை அறிய வேண்டும், நான் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு விடுதலை கொடுத்துட்டீங்க, நான் இன்று முதல் உங்களோட வேதத்தை நான் பின்பற்றுவேன், உன் வேதத்தை நான் வாசிப்பேன், உம்மை மட்டும்தான் நான் பின்பற்றுவேன். ஆனால் எனக்குள்ளே பல கேள்விகள் உண்டு, நீர் யாரென்று கேட்ட பொழுது என் ஆண்டவர் இருதயத்திலிருந்து தெளிவாக பேசினார், மகரே உன் பாவங்களை நீ அறிக்கையிடு, உன் வாழ்நாள் எல்லாம் நீ செய்த பாவங்களை அறிக்கையிட்டு

அறிக்கையிட்டு விட்டுவிடு. நான் உனக்கு இதோ நான் விடுதலை தருகிறேன், பாவத்தை மன்னிக்கிறதுக்கு சகல அதிகாரங்களும் எனக்கு உண்டு என்று சொல்லி கல்வாரி சிலுவையிலே மறித்த இயேசு என்னோடு பேசினார். அந்த நாள் தான் நான் முற்றுமுழுதாக என்னை ஒப்புக் கொடுத்தேன். எனக்கு இருந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆயிரங்கள் கேள்விகள் இருக்கும் போது அவர் வந்து உனக்குள்ளே ஆயிரம் கேள்வி இருக்கும் எனக்கு தெரியும், நீ என் வேதத்தை இரவும் பகலும் தியானி, நீ கேட்கிற கேள்விகள் எல்லாத்துக்கும் நான் பதில் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர், அன்று முதல் நான் வேதத்தை ஒரு வெறி கொண்டவனாய் நான் இரவு பகலாய் வாசித்தேன், விடுதலை அடைந்து கொண்டேன் என்று ஆண்டவற்ற ஒரு ஊழியக்காரனாய் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழும்படி என் தேவன் என்னை கரம் படுத்தி நிறுத்துகிறார். என் அன்பு அந்த சௌர சௌரிகளே, யாருக்காவது ஒருவருக்கு இந்த கடவுள் யாரென்று அறிய வேண்டும், இவர் உண்மையான கடவுள் தானோண்டு ஒரு கேள்வி எண்ணம் உங்களுடைய இருதயத்தில் இருக்குமா இருந்தால், அல்ல துன்பத்திலேயோ பாடுகளிலோ எது எந்த ஒரு சூழ்நிலையிலும் எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்ல இருந்தால், என் ஆண்டவர் இயேசுவால் கூடாத காரியம் இந்த உலகத்திலே ஒன்றுமில்லை. ஏனென்று சொன்னால் வசனம் சொல்கிறது, அவரே இந்த வானத்தையும் பூமியையும் உண்டு பண்ண தேவன், சகலத்தையும் சிருஷித்த தேவன், அது மட்டுமல்ல உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையிலே தன் இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டார். அவரை விசுவாசிக்கிற உலகத்தில் எத்தனையோ லட்சம் லட்சம் மில்லியன் பீப்புள் ஆண்டவரை அறிந்து கொண்டு பாவத்திலிருந்து விடுதலை பெற்று கொண்டு ஒவ்வொரு நாளும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். காரணம், அவரே உண்மையான தேவன், அவரே வானத்தையும் பூமியையும் உண்டு பண்ண தேவன், அவராலே மட்டும்தான் விடுதலை உண்டு, அவராலே மட்டும்தான் பாவத்தை மன்னிக்க முடியும். வேறு யாராலே பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் வேறு யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. வேதம் தெளிவாக சொல்கிறது. இதை நான் அறிந்து அதை புரிந்தவனாய் இன்னைக்கு இந்த ஒக்லாந்து பட்டணத்தில் ஆண்டவர் அதுக்கு பிறகு எனக்கு செய்த அற்புதங்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல ஏராளம். இன்று வரையில் ஆண்டவர் எனக்கு எல்லாத்தையும் நடத்தி கொடுத்தார். என்ற வேலையாக இருக்கட்டும், என் குடும்பமாக இருக்கட்டும், எனக்கு ரெண்டு பிள்ளை, பெண் பிள்ளைகள், ஒரு ஆண் பிள்ளை, நான் கேட்டது எல்லாம் ஆண்டவர் கொடுத்து என்னை ஆசீர்வைத்து இன்றைக்கு ஒரு குறையுமின்றி கர்த்தர் நடத்தி வருகிறார். நான் ஒன்றே ஒன்றே சொல்ல விரும்புகிறேன், வந்து இந்த ஆண்டவரை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் மட்டுமல்ல இன்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் தேவன் ஆசீர்வைத்து முக்கியமான ஒரு காரியம், எங்கள் பாவங்கள்லேருந்து விடுதலை பெறும்போது இயேசு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறார்கள். வசனம் தெளிவாக சொல்றது வந்து மனிதனுக்கு மனிதன் பிறப்பதும் அவன் நியாயத்தை படைவதும் அவனுக்கு நியமிக்கப்படுகிறது வந்து ஒரே பிறப்பு. இந்த பிறப்பிலே நாங்கள் செய்த பாவங்களுக்கு நாங்கள் நியாயத்தீர்ப்பிலே கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். ஆண்டவருடைய கைகளும் தப்ப முடியாது. யாரெல்லாம் மன்னிப்பு பெறுகிறார்களோ, பாவ அறிக்கையிட்டு விட்டு விடுகிறார்களோ, அவர்களுக்கு ஆண்டவர் அதை மன்னித்து, அது எந்த பாவமாக இருந்தான அதை மன்னித்து அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து அவர்களை ரட்சித்து நித்திய ஜீவனை கொடுத்து இன்றும் இயேசு உயிரோடு இருக்கிறவராய் பல இடங்களில் தேவன் கிரியைகள் செய்து வருகிறார் வந்து. நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் வந்து, இந்த உலகத்திலே கடவுள் ஒருவர் உண்டு என்று சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவரை தேடுகிறவர்கள், அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருவரும் வெக்கமடைந்து போவதில்லை. அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடைகின்றது, அவரை அறிந்து கொள்கிறார்கள். இந்த வாழ்க்கையில் இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எவராக இருந்தாலும் நான் ஒன்று சொல்ல வாஞ்சிக்கிறேன், ஒரு மனுஷனுக்கு ஒரு சூழ்நிலை வரும் வந்து எல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையிலும் என்னை யார் எனக்கு உதவி செய்வார், எனக்கு விடுதலை கொடுக்க யாரும் இல்லை என்று யாராவது ஏங்குலா இருந்தால் நான் ஒன்றே ஒன்றை சொல்கிறேன், ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். அது உங்கள் எந்த சூழ்நிலையாக இருந்தானே, எந்த காரியமாக இருந்தானே, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு போதுமான தேவனாக இருக்கிறார். நான் இதோடு என் சாட்சியை முடித்துக்கொள்கிறேன் வந்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.

0: உங்களை தாங்கி வரும் வானொலி முத்தமிழ் ஓசையை ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 7:15 முதல் கேட்க தவறாதீர்கள்.
1: சனிக்கிழமை காலையும் 7:15 மணி முதல் நடைபெறும் இந்த முத்தமிழ் இசை வானொலி நிகழ்ச்சியை பிளனட் ஆடியோ

0: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே.
1: நியூசிலாந்து தமிழ்ச் சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
0: நியூசிலாந்து தமிழ்ச்சங்க செய்திகள்,
1: சிந்தனை செய்திகள்,
0: இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்,
1: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
0: சிறுவர் நிகழ்ச்சிகள்
1: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
0: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.